0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கலு சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபா தினவாயத்து
1: சுதிலே குவன் விதுலியன்.